ஈஷ இக்குத்தப்பனே ஜகவ பொலத்த சுவாமியே பொட்டோளண்டா மிட்டு பூணச்சாவர் அரச்சனே காயகரு பி ஏ கணேஷ்.

0: அங்க ஒரு புருடல் பின்னண்டல சாகித்யத்துல அதுங்க நங்கக்கு தொந்தரை போப்பா நங்கக்கு ஈ தாக்கலிக்கரன் உண்டல்ல தாக்கலிக்கரனுக்கும் மடப்பையில என்ன நினைச்சிங்க ஒரு லிப்பி நோட்டி உங்கட குறவண்ட அப்ப எங்க ஆயித்திக்கோ டாக்டர் இம முத்தன் ஆயித்திக்கோ ஜெர்மனியில ஒரு பண்டித் ஆயித்திக்கோ சுமார் ஜன பந்துருந்த அந்த காலத்துல குடவுக்கு ஒரு லிப்பி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சுட்டேங்க பரவாயில்ல லிப்பி கண்டுபிடிச்சிட்டு ஆச்சு நாங்க கிள்ளி கத்தினதுன்னு எடுத்துட்டு பப்ப கைத்துல டாக்டர் ஐம முத்தனைங்க கொடகு பப்பக்க பக்க மடிக்கேரி பப்பக்கா நானும் கூட எத்தகோ குறி எங்கட கூட சுத்தியேன் அக்கா மடிக்கேரி பிரம்மகிரியில் நான் நினைஞ்சேன் எங்கட கூட சுத்தேன் எங்களுக்கு கூட ஆக்கியிருக்கேன் இல்ல ஆப்லயுமே கொடவுக்கு பிரத்யேகமான லிப்பி கண்டுபிடிப்புக்கு ஆப்ல இருந்து எங்களுக்கு கூட அதை அறிஞ்சேன் நீங்க 1978 அக்கா பெருத்த ஜன டாக்டர் நாங்கட எம்எம் சங்கப்ப முக்காட்டி சங்கப்ப எங்காய்த்திக்கோ பிடி கணபதி ஆயிக்கோ உள்ளேட போயின ஆயித்திக்கோ இந்த சுமார் ஜனல அந்த கூடித்து நங்கக்கு ஒரு பிரத்யேக லிப்பி போண்டோ பாண்டோ அந்த கூட இதே தரத்துல சர்ச்சை அணிஞ்சது அக்கா இங்க ஒரு நங்க இந்த சர்ச்சை நினைத்து நல்ல ஒரு சம்மேளனம் மடிச்சு கொடுவத்தக்கு பரிஷத்து நின்று எங்க சுருமாடிச்சு அங்க பரபார தஜ்ஞங்களா பண்டித்தங்களா படைச்சங்கள எல்லாம் காக்கிட்டு ஒடிய தின சர்ச்சை மடிச்சு அக்கா இங்க குத்தாச்சு நங்க கன்னட லிப்பியில தும்ப சைல எழுதியனு மிஞ்சக்கு மாடேனு அரதாசு அப்ப நேரம் அப்பச்சுக்காவே கன்னட லிப்பில் எழுதே நடிக்கிறேன் சின்ன பஜனும் கன்னட லிப்பில் எழுதே அதுல நோட்டேண்டே நங்க இக்க வந்துதி பாக்கா நங்கடதே நங்கக்கு ஒரு பார லிப்பி போகணும் நங்க எல்லையும் சுருமாடிச்சிங்க நங்கட ஈ கேள்வி நின்று போப்பா அண்ணன் ஆயிட்டு போண்டா கன்னட லிப்பினே நங்க மிஞ்சக்கு வச்சவன அந்த அங்க ஒரு தீர்மானம் அடித்து அந்த கொண்டு வந்த ஒரு விசேஷ சஞ்சிக்கையில அதன தாக்கலி மாடித்து அண்ணன் நானும் இந்த தோணும் நங்கட ஜனக்கு தோணுச்சிங்க நங்கடது ஒண்ணு பாவனாத்மக சம்பந்த குஞ்ச இந்து நங்க எல்லின்னு நோட்டோண்டு இந்த கொடவ தக்கு எழுத்துக்கட கூட்டாய்த்திக்கோ கொடவ மக்கட கூட்டாய்த்திக்கோ கர்நாடக கொடவ சாகித்ய அகாடமி ஆயித்திக்கோ இந்த எச்சுக்கோ சங்க சம்ஸ்தரட ஒரு புருடன் உண்டு நங்க கொடவ தக்குல கன்னட லிப்பின்னு நங்க பலசியண்டு தண்டாயிரம் கொஞ்சம் ஒரு ஜாஸ்தி நங்க ஒரு புஸ்தகத்தின சாகித்யத்தின் எழுதி தனிச்சிங்க அது பள்ளி பெருமை இல்ல அது ஸ்பீட் உண்டல்ல இங்க நீங்க ஈ காலத்துல நீங்க புனர் லிப்பின கண்டுபிடிப்பதுக்கு போச்சீங்க தாரு கூட படிப்ப கையில நங்கட எழுத்து தாக்கலிக்கிறன நின்று போப்பா ஈ புதிய லிப்பின கண்டுபிடிப்பந்த நீங்கட ஈ சமயத்தினா நீங்க தாக்கலிக்கிறனுக்கான பழக்கம் மாடி அன்னொட்டி இந்தியத்திர மக்களுக்கு இந்தியத்திர சிக்ஷண வியவஸ்தில கன்னட லிப்பி கூட மறந்து நின்று எங்கக்கு கணிச்சிங்க எங்க கன்னட ஓதது ஜன கம்மி எங்க கணிச்சு இங்கிலீஷ் ஜாஸ்தி ஆனது இங்கிலீஷ் மீடியமான கொண்டு கன்னட கூட கம்மி ஆயினுண்டு அன்னத்தால நீங்க புதிய லிப்பி கண்டுபிடிச்சிங்க அது ஆ புதிய லிப்பியோ அல்ல கன்னடோ அல்ல பாரே அல்லாலும் தாய்ப்பா அது புதிய லிப்பி கண்டுபிடிப்பா நானும் ஒண்ணு இங்க மின்னக்கு சென்ன கால கஞ்ச பின்ன ஜன் ஜி போயிட்டு ஜன் ஆல்பா பப்ப காப்பக்கா நீங்க இங்கிலீஷ் லிப்பினே பழக்க மாட்டேன் சாகித்ய கொடுவது லிபி மாத்திர நீங்க புதிய லிபி கண்டுபிடித்தவங்க கன்னட லிபி கூட கம்மியாயிட்டு பாப்போம் நங்கட கால கஞ்ச
1: பின்னா
0: இங்கிலீஷ் லிபியே பாப்பாக்கு மதி ஆனகுண்டு உளந்த நாங்க கன்னட இங்கிலீஷ் லிபின மாத்திர பலச்சியோனா நாங்க ஒரு பாவனாத்மக சம்பந்த காய்த்து நாங்க ஒரு புதிய லிபின மாற்றுவோம் அங்க தடை எடுப்பது பாண்டான்னு நான் அபிப்பிராயம்
1: நீங்கள அபிப்பிராயம் நிறைத்தும் நல்ல விசார கூட இது இதுக்கு நீங்க அப்பச்சக்கவிர பக்த ரத்னாகர கீர்த்தனை புஸ்தகத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டு பிரகட்ட மாடித்துள்ளீரல அது தும்பா பெத கூட போயிட்டு அந்த விஷயத்த பகே என்னொல்வா நீங்க
0: அது நானு பதே பதே எந்த நங்கடையா தாக்கலிக்கரணத்துல பகே என்னால நங்கக்கு நங்கட கொடுகல் எழுத்து ஒரு புருடு கொடுப்பது ரொம்ப கம்மியாது அது இந்த காலம்ல இது 2026 நான் நின்றுள்ள பண்டு காலத்துல 1900 நங்கட அப்பச்சு கவி இதனை எண்ணித்து அந்த காலத்துல என்ன நானும் நான் எச்சுக்கோ ஜன கொடத்துக்கு நாலு நாட்டுக்கு ஓதுனீங்கன்னு நங்கட அப்பச்சே இல்லையே இங்க கன்னடத்துல வாரே தக்குள்ள எழுதிங்க எங்களுக்கு ஞானப்பீட்ட பிரசஸ்தி பக்கம் செத்து நூறங்கு நூறு சத்தியா இந்து நாக்காடு நங்கட கொடவாடல்லி எழுதணும் தெச்சுக்கோ எழுத்துக்கார காடு அப்பச்சு கவிர கால் பகுக்கு நங்க செத்து கயின்ல இந்துக்கு விட 2026 இண்டிங்கோ ಅಚ್ಚಕ ಚಾಯಲೆ ಹಂಗ ಎಳ್ದಿತ್ತು. ಆಚಿಂಗ ಹಿಂಗಳದಲ್ಲಿ ಇವರು ಬ್ಯಾಜರ್ ಅಂತ ಅನ್ಸಂಗೆ ಕೊಡಗರ ಜನ ಕೊಡವ ಅನ್ನಕ್ಕೆ ಪುರುಡು ತಂದಂಗಿಲ್ಲ, ನಾಡ ಎಳ್ತಿನ ಅವ್ರು ಪ್ರಕಟ ಮಾಡಿಕೊಳ್ಳಂಗ ಅವ್ರು ಅವಕಾಶ ತಂದಂಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಪೆರ್ತ್ ಬೇಜಾರ ಪಟ್ಟ ನಿಜ ತಂಗ ಅನ್ನ ತಂಗಕ್ಕ ಎಳ್ದಂತ ತಾಕತ್ತು ಯೋಗ್ಯತೆ ಇಂತುಳ ಹಂಗೆ ಕೂಡ ದುಂಬಳ್ದು ಕೈಂತಲ ಹಂಗಕ್ಕೆ ಹಂಗ 1934 ಭಕ್ತ ರತ್ನಾಕರ ಕೀರ್ತಾನೆ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಪುಸ್ತಕ ತಂದಳದ್ವಾ ಹಿಂಗ ಕೈ ಎಳ್ತಿರಳದ್ವಾ ಅದು ಹೆಚ್ಚಾಗಿ